தயவும் பண்ணி இருக்கும் தேர்ந்த பாச்சடி எசன் அனைத்து தேங்க் அனைத்து